0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகுண்டா.
1: ஓ மை டார்லிங், டார்லிங்
2: வேண்டா, மறைக்க மறைக்க, அடுத்து வரது
3: ஓடா. ஐயோ ப்ளீஸ்,

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா.
1: கோயி மிர்ச்சா தாவாரோ கோழியா கரு குஷியா ஐயா